0: Hits from Home. It feels good to be in control, no matter what. Keep your business connected with Invincible Wi-Fi from Spectrum Business, the fully integrated Wi-Fi 7, 5G, and 8-hour battery backup solution. Keep connected, keep working, and keep security systems running reliably. Be in control. Be invincible. Invincible Wi-Fi from Spectrum Business. Visit spectrum.com/beinvincible to learn more. Restrictions apply. Services not available in all areas.
1: On mobile, online, and on radio.
2: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
3: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 17 தேதி, ஆணி திங்கள் 3 நாள், புதன்கிழமை. இன்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கமரேகல் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 நேரலையாகவும் இரவு 8 மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
4: The Secretary General expresses his deep appreciation to the constructive role played by Pakistan, Qatar, Egypt, Saudi Arabia, Turkey and other regional countries in supporting the negotiations that led to the deal.
3: மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நீட்டித்து வந்த பதற்றத்துக்கு முடிவாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணி. அதோடு சிட்னியில் இயங்கும் கான்சலேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய துணை தூதரகத்தின் ஆதரவில் முதல் முறையாக இந்திய மாம்பழ திருவிழா நடைபெறவுள்ளது. இது குறித்த தகவல் பரிமாற்றம். மெல்பர்னில் ஜூன் மாதம் 20 தேதி குளோபல் தமிழ் மியூசிக்கல் நைட் என்ற நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்நிகழ்வு குறித்த தகவல் பரிமாற்றம். ஆஸ்திரேலியாவில் வளரும் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் மொழியும் பண்பாடும் முக்கிய அடையாளங்களாக உள்ளனவா என்பது குறித்த சிறப்பு கலந்துரையாடல். அதோடு இலங்கையில் வலிகாமம் வடக்கு மக்கள் 36 வருடங்களாக மீள்குடியேற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள். இது குறித்த செய்தியின் பின்னணி ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் ரைசல். விரைவில் கையெழுத்தாகவிருக்கும் அமெரிக்க ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் புதிய சிக்கலை எதிர்கொள்கிறது. தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டுமென்று ஈரான் வலியுறுத்த துவங்கியுள்ளது. இஸ்ரேல் தனது படைகளை திரும்பப் பெற மறுத்துள்ளது. தேவையான காலம் வரை படைகள் அங்கு நிற்கும் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இஸ்ரேலும் ஹெஸ்புல்லா அமைப்பும் இடையிலான மோதல் அமைதி ஒப்பந்த முயற்சிகளை சிக்கலாக்குகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்தார்.
5: I'm not happy with the way Israel has handled themselves with Lebanon and with Hezbollah. I've had a great relationship with Bibi, but now Bibi has to be more responsible with respect to Lebanon. And I suggested to Israel to let Syria take care of Hezbollah. Because to be honest with you, I think they'd do a better job of doing it.
2: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமையன்று சுவிட்சர்லாந்து நாட்டில் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. RBA எனப்படும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவின் கூட்டம் நேற்று நிறைவு பெற்றது. இந்த கூட்டத்தில் நாட்டில் வட்டி விகிதம் உயர்த்தப்படாது என்று முடிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விக்டோரியா மாநிலத்தில் வாரத்திற்கு 2 வீட்டிலிருந்து வேலை செய்யும் சட்டப்பூர்வ உரிமையை வழங்கும் புதிய சட்டம் ஒன்று மாநில நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் முழுநேர, பகுதி நேர மற்றும் கேஷுவல் பணியாளர்களுக்கும் இந்த உரிமை வழங்கப்படும். செப்டம்பர் மாதம் முதல் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் குறித்து தாம் திறந்த மனதுடன் பரிசீலனை செய்து வருவதாக விக்டோரிய மாநில எதிர்க்கட்சித் தலைவர் ஜெஸ் வில்சன் கூறினார். ஒன் நேஷன் கட்சியின் தலைவி பாலின் ஹான்சன் தனது 30 அரசியல் வாழ்க்கையில் முதன்முறையாக இன்று நேஷனல் பிரஸ் கிளப் நிகழ்வில் உரையாற்றுகிறார். குறிப்பாக தேசிய செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க உள்ளார்.

0: ஒன் நேஷன் கட்சி, லேபர் மற்றும் கோயலிஷன் ஆகிய இரு முக்கிய கட்சிகளையும் தாண்டி அதிக ஆதரவை பெற்றிருப்பதாக சமீபத்திய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. மேலும் நாட்டில் பிரதமராக விரும்பப்படும் தலைவர்கள் பட்டியலிலும் பாலன் ஹான்சன் தற்போது முன்னிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் அகதிகளாக வந்திருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கின்ற எக்கனாமிக் பாத்வேஸ் டு ரிஃப்யூஜி இன்டகிரேஷன் திட்டத்திற்கு ஃபெடரல் அரசு மேலும் $7.7 மில்லியன் நிதி ஒதுக்கியுள்ளது. விக்டோரியா மாநிலத்தில் நிரந்தர ஆயுத களஞ்சியம் ஒன்றை அமைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. விக்டோரியா மாநிலத்தின் வடகிழக்கு பகுதியில் உள்ள பாண்டியானா என்னுமிடத்தில் இராணுவ தளத்தில் அமெரிக்க கடற்படையினருக்கான ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை சேமிக்க வைக்கும் கிடங்குகள் அமைக்கப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது இராணுவ இருப்பை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்தி. 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டியில் கேப் வர்தே அணி ஸ்பெயின் அணியால் கோல் எதுவும் எடுக்க இல்லாத நிலைக்கு கட்டுப்படுத்தி சமநிலை டிரா செய்தது. உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்ற மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றான கேப் வர்தே வெறும் 500,000+ அதிகமான மக்களை மட்டுமே கொண்ட நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஆஸ்திரேலிய பயிற்சியாளர் கிரேம் ஆர்னால்ட் தலைமையில் ஈராக் அணி 40 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கிறது. வரலாற்றில் ஈராக் அணி ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்பது இது 2வது தடவையாகும். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
1: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
2: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
3: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
4: SBS several billion stories.
0: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
5: நேர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது சிட்னியில் இயங்கும் கன்சலேட் ஜெனரல் ஆஃப் இந்திய துணை தூதரகத்தின் ஆதரவில் முதல் முறையாக இந்திய மாம்பழ திருவிழா நடைபெறவுள்ளது. இது குறித்த தகவல் பரிமாற்றம். மெல்பர்னில் June 20 குளோபல் தமிழ் மியூசிக்கல் நைட் என்ற நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வு குறித்த தகவல் பரிமாற்றமும் ஒலிக்க உள்ளன. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் முதலில் மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நீடித்து வந்த பதற்றத்துக்கு முடிவாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த அமைதி ஒப்பந்தத்தை அடுத்து பெட்ரோல் விலை குறையுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
6: நீண்ட காலமாக நீடித்த ஈரான் அமெரிக்கா மோதலுக்கு முடிவு காணும் வகையில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக ஈரானும் அமெரிக்காவும் அறிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தம் தொடர்பில் அடுத்த 60 நாட்களில் விரிவான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் எனவும், ஒப்பந்தம் மீறப்பட்டால் ஈரான் பதிலடி கொடுக்கும் எனவும் ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாபடி தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு ஈரான் அரசு தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமூக ஊடகங்களில் இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். ஹோமோஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்துக்கான தடைகள் நீக்கப்பட்டு அமெரிக்க கடற்படையின் தடுப்பு நடவடிக்கையும் அகற்றப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஒப்பந்தத்தை மோதலை அமைதியாக தீர்க்கும் நோக்கில் ஒரு முக்கிய முன்னேற்றம் என்று வரவேற்றுள்ளது. பாகிஸ்தான், கட்டார், எகிப்து, சவுதி அரேபியா மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகித்ததாகவும், இந்த முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு இறுதி தீர்வை நோக்கி நகர வேண்டுமென்றும் ஐநா பொதுச் செயலர் அண்டோனியோ குட்ரஸ் சார்பில் பேசிய பேச்சாளர் ஸ்டெஃபன் டுஜரிக் தெரிவித்துள்ளார்.
7: This represents a critical step towards the peaceful settlement of the conflict. The Secretary General expresses his deep appreciation to the constructive role played by Pakistan, Qatar, Egypt, Saudi Arabia, Turkey and other regional countries in

0: supporting the negotiations that led to the deal.
1: இதுவரைக்கும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீசி இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றாலும் உடனடியாக நிலைமை மாறாது என எச்சரித்துள்ளார். பல மாதங்கள் வரை தாக்கங்கள் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
2: So whilst we want to see the conflict end and we hope that that has occurred, we also want to be very conscious of the fact that that doesn't mean that everything returns to normal in just a day. It will be at a minimum many months before things return to normal. But we do want to give a shout out as well to the efforts of Pakistan, Qatar, Saudi Arabia, Turkey and other mediating countries as well.
1: ஆனால் இந்த ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் கடும் கவலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது அரசு இந்த ஒப்பந்தத்தில் நேரடியாக ஈடுபடவில்லை என்றும் தேசிய பாதுகாப்பு நலன்களை பாதுகாக்க நடவடிக்கை தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனையான அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் என்ற அம்சம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் வெற்றியடைந்தால் ஹோமோஸ் நீரிணை வழியாக உலக எண்ணெய் விநியோகம் சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் உலக அளவில் எரிசக்தி விலைகள் குறையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக போருக்கு பிந்தைய உலக எண்ணெய் விநியோக நிலை இன்னமும் முழுமையாக சீராகவில்லை என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஹோமோஸ் நீரிணையில் ஏற்பட்ட நெரிசல் மற்றும் தடைகள் காரணமாக உலக சந்தையில் எண்ணெய் விநியோகம் இன்னமும் பாதிப்பை சந்தித்து வருகிறது. இதன் நேரடி தாக்கமாக ஆஸ்திரேலியாவில் ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள ஃபியூல் எக்ஸைஸ் எரிபொருள் வரி சலுகை மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. இந்த தற்காலிக சலுகை முடிவடைந்தால் லீட்டருக்கு சுமார் 32 சதங்கள் வரை பெட்ரோல் விலை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 மாதங்களுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வரி குறைப்பு வாழ்க்கை செலவின அழுத்தத்தை குறைக்க அரசால் கொண்டுவரப்பட்டது. ஆனால் இது தற்காலிக தீர்வு மட்டுமே என அரசு முன்பே அறிவித்திருந்தது. இந்நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலை நிலைமைகள் மாறிக்கொண்டிருப்பதால் இந்த சலுகையை நீட்டிக்க வேண்டுமா என்பது குறித்து ஆஸ்திரேலிய அரசு இன்னமும் முடிவெடுக்கவில்லை. மேலும் ஹோமோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய பல மாதங்கள் ஆகக்கூடும். எனவே போர் தொடங்குவதற்கு முன் காணப்பட்ட லீட்டருக்கு $1.64 போன்ற குறைந்த விலைகள் உடனடியாக திரும்பும் என எதிர்பார்க்க முடியாது. போர் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டாலும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட இந்த மோதலின் விளைவுகள் உடனடியாக மறையாது எனவும் கூறப்படுகிறது. இருதரப்பும் தங்களது வெற்றியை அறிவித்தாலும் உண்மையான புவிசார் அரசியல் நிலை இன்னமும் தெளிவாகவில்லை. மொத்தத்தில் போர் முடிந்தாலும் அதன் பொருளாதார அலைகள் இன்னமும் உலகம் முழுவதும் தொடர்கின்றன. அடுத்த சில வாரங்களில் எண்ணெய் சந்தை எப்படி நகர்கிறது என்பதே ஆஸ்திரேலியாவில் பெட்ரோல் விலையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணமாக இருக்கும். இருப்பினும் அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் உள்ளிட்ட முக்கிய நாடுகளின் நிலைப்பாடு, பிராந்திய மோதல்கள் மற்றும் ஒப்பந்த நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் காரணமாக இந்த அமைதி எவ்வளவு நிலைத்திருக்கும் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே உள்ளது. அடுத்த சில நாட்களில் நடைபெறவுள்ள ஒப்பந்த கையெழுத்து நிகழ்வு இந்த ஒப்பந்தத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் ஈரானும் வெள்ளிக்கிழமை June 19 சுவிட்சர்லாந்தில் வைத்து கையெழுத்திட திட்டமிட்டுள்ளன.
3: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து, இலங்கையில் வலிகாமம் வடக்கு மக்கள் 36 வருடங்களாக மீள்குடியேற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியின் பின்னணி ஒலிக்க கேட்கலாம்.
4: உலுரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்பது அரசியல் அமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம். sbs.com.au/uluru-statement எனும் இணையதளத்தில் தமிழ் மொழியை தெரிவு செய்து வாசியுங்கள்.
5: விருது பெற்ற ஆவணப்படங்கள், நாடகம், சர்வதேச விளையாட்டு என்று பல நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்கவும் அறிவூட்டவும் SBS A World of Difference Channel 30 SBS மற்றும் Channel 31 SBS Voiceland.
6: நீங்கள் தயாரா? SBS-ம் தயாராக இருக்கிறது. அலெக்சா, கூகுள் ஹோம் அல்லது ஆப்பிள் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மூலம் எளிதாக தொடர்பில் இருங்கள். SBS தமிழிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் சமீபத்திய செய்திகளை, கருத்துக்களை, கதைகளை கேளுங்கள். சொல்லுங்கள், பிளே SBS தமிழ் பாட்காஸ்ட். SBS ஆடியோ, உங்கள் மன அலைக்கு ஏற்ற இசை வானொலி.

0: மற்றும் பாட்காஸ்டுகளை வழங்குகிறது.
1: SBS Audio.
2: உங்கள் மன உணர்வோடு பொருந்த பிளேயை அழுத்துங்கள்.
3: SBS Chill.
4: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
5: Can you describe that feeling for people who haven't experienced it?
6: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
2: Far from the past. 60க்கு மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
7: SBS.com.au/audio.

0: நேயர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக, இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 36 வருடங்களாகும் நிலையில் தம்மை மீள் குடியேற்றுமாறு கோரி மக்கள் பெரும் போராட்டம் நடத்தியுள்ளார்கள். இது தொடர்பில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
1: யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் படையினரின் தேவைகளுக்காகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காகவும் இராணுவ நடவடிக்கைகளின் போதும் பொதுமக்களின் நிலங்கள் படையினரின் தேவைகளுக்காக கையகப்படுத்தப்பட்டன. இதன் காரணமாக மக்கள் வெளியேற வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. இந்த வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலுள்ள 8 மாவட்டங்களிலும் பொதுமக்களின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டாலும் வடக்கின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கு பகுதியில் அதியுயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் பொதுமக்களின் பெருமளவிலான நிலங்கள் யுத்த காலத்தில் படையினர் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். 1990 காலப்பகுதியில் இந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட படை நடவடிக்கைகளின் போது இப்பகுதி மக்கள் வெளியேறும் நிலை ஏற்பட்டது. இதன் பின்னர் இப்பகுதி அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்பகுதிகளில் மக்களின் நடமாட்டம் தடை செய்யப்பட்டது. கடந்த 2009 யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் படையினர் வசமிருந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் இன்று வரையில் அது முழுமையாக நடைபெறவில்லை என மக்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில் தமது நிலங்களை விடுவித்து தம்மை மீள குடியமர்த்துமாறு மக்கள் பல பகுதிகளிலும் போராட்டங்களை மேற்கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 36 வருடங்களாகும் நிலையில் தம்மை மீள குடியேற்றுமாறு கோரி அப்பகுதி மக்கள் நேற்று முன்தினம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள குடியேற்ற கோரி யாழ் மாவட்ட செயலகம் முன்பாகவும் பலாலி சந்திக்கருகிலும் இப்போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்தனர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990 ஜூன் மாதம் 15 வலிகாமம் வடக்கு பிரதேச மக்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டது. யுத்தம் நிறைவடைந்து 17 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையிலும் இப்பகுதி மக்கள் இன்னமும் மீள குடியேற அனுமதிக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளதாகவும் தாம் இடம்பெயர்ந்து வாழும் நிலையில் பல்வேறு இன்னர்களை சந்தித்து வருவதாகவும் அப்பகுதி மக்களுடன் நாம் பேசிய போது தெரிவித்தார்கள். இந்த மண்ணில் உழைத்து இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் நாங்கள். இன்று பெரும் துன்பங்களில் வாழ்ந்து வருகின்றோம் என ஒருவர் தெரிவித்தார்.
2: அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்லறதுக்கு அடுத்த நேர உணவுக்காக இந்த மக்கள் படும் போராட்டம் அதுக்கு அது பத்தாதுண்டு இந்த அரசாங்கத்தோடையும் போராட வேண்டியா இருக்கு. சொந்த பணத்துல விவசாயம் செய்கிறார்கள். நாங்கள் இந்த பேங்க்ல லோன் எடுத்தோம் விவசாயம் செய்கிற இல்ல வேற நாடுகள்ல இருந்து காசு வர இல்ல. இந்த மண்ணில உழைச்ச இந்த மண்ணில வாழ்ந்த இது இந்த எங்கட காணி பூமி அரும்பாடுபட்டு வேண்டினது. இது சுவிசில இருந்து காசு கொண்டு வந்து அந்த காலத்துல எங்களுடைய அப்பா வேண்டே இல்ல. இந்த வெயில் மழை பனி எல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாங்கித்தான் இந்த பணம் உழைத்து இவ்வளவு காணிகளும் வாங்கப்பட்டது.
1: எங்களுடைய 36 வருட அகதி வாழ்க்கை முடிவுக்கு வர வேண்டுமாயின் எங்கள் மண் விடுவிக்கப்பட வேண்டும் என மற்றொருவர் குறிப்பிட்டார்.
3: அகதி வாழ்க்கை முடிவுக்கு வர வேண்டுமாயின் எமது மண் எமது மயிலிட்டி மண் எங்களுடைய கிராமம்

0: ஏ 251, ஏ 248, ஏ 246, ஏ 255 கிராமங்களில் விடுபடாமல் இருக்கின்ற எமது மக்களின் வாழ்வாதார நிலங்கள், விவசாய நிலங்கள், கடத்தொழில் மக்கள்கள் செறிவாக வாழ்ந்த இந்த பிரதேசம்
1: கடந்த 36 வருட காலத்தில் 28 வீடுகளில் வாடகைக்கு குடியிருந்ததாக ஒரு பெண்மணி குறிப்பிட்டார்.
2: 90 15 இடம்பெயர்ந்து நாங்கள் இடம்பெயர்ந்து இன்று வரையிலையும் 28 வீடு மாறிவிட்டோம். இன்றைய நிலையில எனக்கு ஹஸ்பண்டும் மோசம் போட்டேன். எனக்கு இதுக்கு லேட்டு பிறப்பு காணி கிட நாங்கள் முந்திரிய செய்து சிரிச்சாங்க. எங்களுக்கு அதை காணிய விட்டா எந்த நிலைமையில நான் இன்றைக்கு அந்த காணிகளை முந்திரிய செய்து நான் ஜீவிப்பேன்.
1: தமது காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை இம்மக்கள் யாழ் அரசாங்க அதிபரிடம் கையளித்தனர். அதுபோல் வடமாகாண ஆளுநரிடமும் போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகள் ஊடாக கையளிக்கப்பட்டன. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத தலைவர்களிடமும் இவ்வாறான மனுக்கள் கையளிக்கப்பட்டன. குறித்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள், மத தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த போராட்டத்தின் இறுதியில் பல்வேறு முக்கியஸ்தர்களும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார்கள். தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிடுகையில், படையினர் வசமுள்ள சுமார் 3000 ஏக்கர் நிலத்தில் 80% நிலங்களில் இராணுவம் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டார்.
3: இங்கே போராடுகின்ற இந்த மக்களுடைய 3000 ஏக்கருடைய காணி கிட்டத்தட்ட 80% வந்து இராணுவ தேவைக்காக பயன்படுத்தாத காணிகள். முழுக்க முழுக்க வந்து இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு, முற்றுமுழுதாக அளிப்பதற்கு வந்து இராணுவம் வந்து விவசாயம் செய்து இன்றைக்கு சந்தையில வந்து அரவாசி விலையில வந்து இராணுவம் விவசாயம் செய்த சொந்த மக்களுடைய காணியில விவசாயம் செய்து அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை அளிக்கிற வேலையை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.
1: உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் அரசாங்கம் வேண்டுமென்றே மக்களின் நிலங்களை பறித்து வைத்துள்ளது என தெரிவித்தார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன்.
4: உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய சொந்த நிலங்களை, அதிலும் வருமானம் தரக்கூடிய உழைப்பு நிலங்களை வேணுமென்றே அரசாங்கம் சுவீகரித்து பறித்து வைத்திருக்கிறது.
1: மக்களது காணிகள் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கைக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் இங்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது குறிப்பிட்டார்.
5: கடந்த 36 ஆண்டுகளாக தங்களுடைய சொந்த வாழ்விடங்களை இழந்து வேறு இடங்களிலே தற்காலிக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம். அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற விடயங்களிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம்.
1: மக்களின் காணிகள் மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது தமது அரசின் கொள்கை எனவும், சில முக்கியமான இடங்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், எதிர்வரும் காலத்தில் காணி விடுவிப்பு தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் ஆளும் தரப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன்.
6: காணிக்கை மாதா கோயில் அமைந்துள்ள நாங்கள் ஜனாதிபதியுடன் கலந்து இருக்கிறோம். அந்த காணிகளை துரிதமாக விடுவிப்பு நடவடிக்கை எடுக்கிறோம். அதே நேரம் எதிர்த்திசையில் அவர்களது இறந்தவர்களுடைய உடல

0: Hi, I'm Jennifer Garner. Being a business owner takes hard work and a whole lot of miles. So Once Upon a Farm needed a serious business card. We chose the Capital One Venture X business card. With unlimited double miles on every purchase, we earn rewards on all the things we need to grow our business. Venture X business gives us big purchasing power so we can spend more and earn more. We redeemed miles to travel the country and partner with new stores. Capital One, what's in your wallet?
1: Terms apply. See CapitalOne.com for details.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது சில நிகழ்ச்சிகள் குறித்த தகவல் பரிமாற்றம். அதனை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது
3: HSC எக்ஸாமுக்கு டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது நான் படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒரு தமிழன்ட்டு.
4: கேழ்வரகு, கம்பு இது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது.
5: அளவு பார்க்காம அள்ளி அள்ளி அன்போடு கொடுக்கறது ஈகை.
4: நம்ம வந்து மாணவர்களை வந்து அதிகம் ஊக்குவிக்கிறதுக்கு வந்து நம்ம முயற்சிகள் எடுக்கணும் என்று நம்புகிறேன்.
6: நான் ஆங்கிலம் கிடைச்சால் அம்மா பதில் கொடுக்க மாட்டேன்.
2: ஆஸ்திரேலியாவில் வளரும் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் மொழியும் பண்பாடும் முக்கிய அடையாளங்களாக உள்ளனவா என்பது குறித்த சிறப்பு கலந்துரையாடல் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது சிட்னியிலும் மெல்பர்னிலும் இடம்பெறும் நிகழ்வுகள் குறித்த தகவல் பரிமாற்றம்.
7: மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிட்னியில் இயங்கும் கான்சலேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய துணை தூதரகத்தின் ஆதரவில் முதல் முறையாக இந்திய மாம்பழ திருவிழா நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வு ஜூன் மாதம் 21ஆம் தேதி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு ஹார்வி லோ பவிலியன், காசில் ஹில், நியூ சவுத் வேல்ஸ் என்னும் இடத்தில் நடைபெறுகிறது. இந்த விழாவின் நோக்கம் என்ன, இதில் பங்கேற்பவர்களுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் காத்திருக்கின்றன என்பது குறித்து விளக்குகிறார் சிட்னியில் கவுன்சில் ஜெனரல் ஆஃப் இந்தியா பதவி வகிக்கும் டாக்டர் எஸ் ஜானகிராமன் அவர்கள். அவருடன் உரையாடுகிறார் ரைசல்.
8: வணக்கம் கவுன்சிலர் ஜெனரல் டாக்டர் ஜானகிராமன் அவர்களே.
9: வணக்கம்.
8: சிட்னி

0: Hi, it's Zoe, one of Macy's gift guides, here to help you find the perfect Father's Day gift for the guy you're shopping for. Is he a trendsetter? I'd go color-blocked polo and shorts. Classic combo, easy to wear. Is he always on the move? Stylish commuters love a designer watch. Plus, I have cologne gift sets wrapped and ready to give. Come shop our Father's Day sale and take 20 to 60% off tomorrow at Macy's. Savings off select prices. Exclusions apply.
1: In the best ஆரம்பிக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து நிறைய இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பொருள்லாம் விற்கிறாங்க. ஆனால் இந்தியன் வெஜிடபிள்ஸு, இந்தியன் ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவ்வளோ சுலபமாக வந்து கிடைக்கிறது இல்லை. இப்போ இங்கே இருக்கிற இந்தியன்ஸ்லாம் வந்து இந்தியன் ஃபுட்டையோ இல்லை இந்தியனுடைய பொருளையோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதை வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே டேஸ்ட் லெவலுக்கு வந்து இங்கே கொண்டு வர்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ இந்த ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மேங்கோ வெரைட்டிஸை வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டு அதை வந்து மக்கள் எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ண கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஷாப்பர்ஸு அவங்களாம் அவங்களும் வந்து பார்ப்பாங்க. இந்த இம்போர்ட்டர்ஸுக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்து ஃபீல் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் டைம் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு வசதிகளை வந்து நம்ம வந்து எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன்லாம் கூட நம்ம அங்கே வச்சுக்கலாம்.
2: இப்போ இந்தியா பொறுத்தளவில் மாம்பழங்கிறது ஒரு பழம் மட்டும் இல்லை, அது வந்து நம்ம கலாச்சாரம், பாரம்பரியம், நம்ம உணர்வோடு இணைந்த ஒரு பழம் இல்லையா? அந்த வகையில் இந்த மாம்பழ விழா, இந்த மேங்கோ ஃபெஸ்டிவலில் வர்றவங்க என்னென்ன சிறப்பான அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க?
1: உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன், தமிழ் பேசுறவங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து முக்கணிகள்னு சொல்லுவோம் தமிழில். முக்கணிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா மாப்பலா வாழை, பலா வாழை விட்டு நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது மாம்பழம். மாம்பழத்தில் வந்து தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் இன்னோ கனெக்ஷன்ஸ் வந்து இருந்தால் கூட, மித்தாலஜிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது மேங்கோவுக்கு. அது வந்து நமக்கு வந்து ஒரு பக்கம் முக்கியமாக இருந்தால் கூட, ஆஸ் எ ஃபுட் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. இட் கிவ்ஸ் லாட்ஸ் ஆஃப் டேஸ்ட்டு, ஃப்ளேவரு. மேங்கோ ஃப்ரூட் கடையில் பார்த்தோன்னே நமக்கு திடீர்னு நமக்கு வருது, நம்ம இந்தியாவில் வந்து மேங்கோ எப்போ சாப்பிட்டோம், எப்படி சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து இது கொடுக்கும். அந்த வகையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலு, மேங்கோ ப்ராடக்ட் வந்து இந்த ஆஸ்திரேலியாவில் பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு தருணமாக தான் நான் வந்து பார்க்குறேன். இதில் வந்து கலாச்சாரத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, மேங்கோ லீவ்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கோயில், விசேஷங்கள் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா மேங்கோ லீவ்ஸை வந்து தோரணமாக கட்டி வந்து வீட்டில் வந்து நம்ம வச்சுருப்போம். அதனால் மேங்கோ வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய ஒரு மரமாகவும், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து ஒரு பிரபலமான ஃப்ரூட்டாகவும் இது வந்து பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் அதனுடைய சயின்டிஃபிக் நேம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மேஞ்சிஃபோரா இண்டிகா. இண்டிகான்றது தான் வந்து காமன் மேங்கோ. அப்போ இந்தியாவிலேருந்து தான் மற்ற நாடுகளுக்கு வந்து இந்த மேங்கோ வந்து பிரபலமாக வந்து பெருமள அளவில் வந்து போர்ச்சுகீசியர்கள் மற்றவங்க யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்ல போனாக்கா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 19th century வந்து பிரிட்டிஷ்காரங்க அங்கேருந்து இங்கே வரும்போது நிறைய மேங்கோ ஃப்ரூட்ஸை வந்து இங்கே குயின்ஸ்லாண்டு அந்த மாதிரி ஏரியாங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேல அது வந்து நிறைய மாறி புது புது வெரைட்டியாக வந்திருக்குது. நான் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, சில பேர் வந்து இந்த கென்சிங்டன்னு ஒரு வெரைட்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்தியாவிலேருந்து வந்த ஒரு வெரைட்டியோடைய வேற ஒரு வெர்ஷனு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இருக்கிறதுல மேங்காவும் வந்து பங்கு வகிக்குது. இப்போ இந்த மேங்கோ ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன் அடிஷன் டு அந்த மேங்கோ ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதை விட அங்கே வந்து சில பேர் வந்து மேங்கோ லசி, மேங்கோ ஜூஸு, மேங்கோ பிக்கலு அதெல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
2: இப்போ சிட்னியை பொறுத்தளவில் இன்னும் பறந்துபட்டு போகணும்னா, நியூ சவுத் வேல்ஸை பொறுத்தளவில் இங்கே வாழ்கிற இந்திய வம்சாவளியினராக இருக்கட்டும், இந்திய கலாச்சாரத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க மற்றவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன் அவங்க இந்த விழாவை வந்து தவற விடக்கூடாது, கட்டாயம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்?
1: ஏன் தவற விடக்கூடாதுனாக்கா, இது இந்தியா சம்பந்தமான ஒரு விஷயம். மேங்கோ இப்போ வந்து அது பிரிச்சிங்கன்னா மாங்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மேங்கோவில் இருக்கிறத எம்ஏஎன் மாங்குன்றதே தமிழ்லேருந்து வந்தது தான். ஸோ இந்தியாவுக்கும் மேங்கோவுக்கும் நிறைய கல்ச்சுரல் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் இந்த கவுன்சிலேட் அப்பேடான்ற இந்திய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸோடைய ஆர்கனாக இருக்கிறதால அவங்களோட சேர்ந்து இந்த ஈவெண்ட் பண்ணுறோம், வந்து இந்த அனுபவத்தை வந்து எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுறதுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். நிறைய பேரை மீட் பண்ணலாம், புது புது வெரைட்டிஸ் வந்து மேங்கோஸ் அங்கே இருக்கும், அதையும் பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது.
2: மிக்க நன்றி கவுன்சிலர் ஜெனரல் டாக்டர் ஜானகிராமன். இன்னொரு நீண்ட நேர்முகத்தோட விரைவில் எஸ்பிஎஸ் தமிழுக்காக சந்திக்கிறேன். சந்திப்போம்.
1: ரொம்ப சந்தோஷம் ராய் சார். தேங்க்யூ.
3: சிட்னியில் இயங்கும் கவுன்சிலேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்திய துணை தூதரகத்தின் ஆதரவில் முதல் முறையாக இந்திய மாம்பழ திருவிழா நடைபெற

0: உள்ளது. இந்த விழாவின் நோக்கம் என்ன, இதில் பங்கேற்பவர்கள் என்னென்ன சிறப்பு அம்சங்களை எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து விளக்கியவர் சிட்னியில் கவுன்சிலர் ஜெனரலாக பதவி வகிக்கும் டாக்டர் எஸ் ஜானகிராமன் அவர்கள். அவரோடு உரையாடியவர் ரைசல்.
1: SBS South Asian brings you closer to South Asia. News in 10 languages, the SBS Spice podcast, and the hottest tracks on SBS South Asian radio. There is so much to explore. Check it out now on the SBS Audio app or website.
2: ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள NITV. NITV சேனல் 34 மற்றும் SBS on demandல். நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் எந்த நேரமும் போன், ஸ்மார்ட் டிவி, டேப்லெட் மற்றும் லேப்டாப் என்று எந்த வழியிலும் கண்டுகளிக்க SBS on demand செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது SBS இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
3: சர்வதேச ஆவண படங்கள் முதல் காலத்தால் அழிக்க முடியாத திரைப்படங்கள் வரை உலக தரம் வாய்ந்த நாடகங்கள், நகைச்சுவைகள் மற்றும் வேடிக்கை வினோதங்கள் சேனல் 31 SBS வைஸ்லேண்டை பாருங்கள்.
4: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
5: நேர்கள் இணைந்திருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
0: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக மெல்பர்னில் ஜூன் மாதம் 20 குளோபல் தமிழ் மியூசிக்கல் நைட் என்ற நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்நிகழ்வு தொடர்பில் அதன் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான கௌரிஹரன் தனபாலசிங்கம் அவர்களோடு உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
6: வணக்கம் கௌரிஹரன் அவர்களே.
7: வணக்கம் ரேணுகா.
6: மெல்பர்னில் விரைவில் ஒரு இசை நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கிறது. அதை பற்றி பார்ப்பதற்கு முதல், இந்த நிகழ்வை நடத்துகின்ற குளோபல் தமிழ் வெல்ஃபேர் விஷன் என்ற அந்த அமைப்பு, அதுதான் அந்த நிகழ்வை நடத்துகிறது. அந்த அமைப்பு குறித்த ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தர முடியுமா முதலில்?
7: நிச்சயமாக. இங்கு மெல்பர்னில் மார்ச் மாதம் 2026 இந்த அமைப்பானது ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக பதியப்பட்டிருக்கின்றது இங்கே ஆஸ்திரேலியாவில். இது இதனுடைய செயற்பாடு எப்படியாக இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டு மிகவும் பாதிப்புக்குள்ளான நிலையில் தற்பொழுதும் அங்கவீனத்துடனும் எந்த விதமான ஒரு உதவியும் பெறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பென்ஷன், அதாவது பென்ஷன் திட்டமாக இது அறிமுகமாக உள்ளது. அதாவது நாங்கள் இங்கிருந்து சேர்க்கின்ற எல்லா பணமும் அவர்களுக்கு மாதாந்த பென்ஷன் கொடையாக நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம்.
6: சரி, இப்ப இதற்கு வந்து நிறைய நிதி தேவைப்படும் இல்லையா? அந்த நிதி திரட்டலின் ஒரு அங்கமாகத்தான் நீங்கள் இசை நிகழ்வை நடத்த இருக்கிறீர்கள், குளோபல் தமிழ் மியூசிக்கல் நைட் என்பது இல்லையா?
7: நிச்சயமாக. இந்த மியூசிக்கல் நைட் என்பது வந்து நிதி திரட்டுவதற்காகவும் செய்கின்றோம். அதே நேரத்தில் நிதி திரட்டல் என்பது வந்து பல வகையில் நடைபெறுகின்றது. அதாவது சிலர் எங்களுக்கு அவர்களாகவே தன்னார்வமாக மாதாந்தம் காசு தந்து கொண்டிருப்பவர்களாகவும், சிலர் வந்து இந்த நிகழ்வுகளை ஸ்பான்சர் பண்ணுபவர்களாகவும் அப்படியான முறையில் கூட எங்களுக்கு நிதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
6: இந்த நிகழ்வு பற்றி மேலதிகமாக சொல்லுங்கள். எங்கே எப்போது நடக்கிறது, என்னென்ன அம்சங்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம் அன்றைய தினம்?
7: ஆமாம், இது ஒரு இசை நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கின்றது டாண்டினோங்கில். வருகின்ற 20 இரவு இந்த நிகழ்வு நடைபெறும். இந்த நிகழ்வு பல்மரா ஹோல் என்கின்ற இடத்தில், டாண்டினோங்கில் இருக்கின்ற பல்மரா ஹோல் என்கின்ற இடத்தில் நடைபெற இருக்கின்றது.
6: சரி, இந்த நிகழ்வு மெல்பர்னில் நடக்கிறது. இது வேறு எங்கெங்கெல்லாம் நடைபெற இருக்கிறது? நீங்கள் ஆஸ்திரேலியா முழுவதும் நடத்துகிறீர்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த நிகழ்வில் குறிப்பாக என்னென்ன அம்சங்களை எதிர்பார்க்கலாம்?
7: நிச்சயமாக, இந்த நிகழ்வில் வந்து தற்போதைய சூழலில் மெல்பர்னில் மட்டும் நடைபெற இருக்கின்றது. அதை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்தும் இந்த செயற்பாடுகளை எடுத்து செல்லும் பொழுது நாங்கள் வெவ்வேறு இடங்களிலும் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகளோ அல்லது வெவ்வேறு நிகழ்ச்சிகளோ தொடர்ந்து நடத்த இருக்கின்றோம். 20 நடக்கின்ற நிகழ்வானது ஒரு இசை நிகழ்ச்சியாகவும், அதை தொடர்ந்து ஒரு

0: இரவு போஷனமும் இதில் வழங்கப்பட இருக்கின்றது.
1: இப்ப இந்த நிகழ்வு குறித்த மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது இந்த நிகழ்வுக்கு வர விரும்புபவர்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கோ யாரை எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் முதலாவது 0404354811 ரெண்டாவது இலக்கம் 0414185348. அதே நேரத்தில் குளோபல் தமிழ் வெல்ஃபேர் விஷன் .com என்கின்ற இணையதளத்துக்கு செல்லலாம். நீங்கள் அங்கு சென்று இந்த இணையத்தை நாங்கள் செய்கின்ற செயற்பாட்டை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் டிக்கெட்டை எங்கு வாங்குவது என்பதை பற்றியும் நீங்கள் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.
1: தாயகத்தில் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் இப்படியாக நிறைய நிகழ்வுகள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது நீங்கள் நடத்துகின்ற இந்த குளோபல் தமிழ் மியூசிக்கல் நைட் எந்த வகையில் ஏனைய நிகழ்வுகளிலிருந்து வேறுபடுகிறது?
0: மிகவும் நல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்பது. இதுல முக்கியமான விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால், நம்முடைய நாட்டிலே வந்து மிலிட்ரி பென்ஷன் அப்படி என்கின்ற ஒரு இது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய மக்களை பொறுத்தவரையில் போரினால் பாதிக்கப்பட்ட பலரும் இப்பொழுதும் கைவிடப்பட்ட நிலையில் பலரும் இன்னும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய உறவுகளாகிய நாம் அவர்களுக்கு தொடர்ந்தும் ஒரு அந்த உதவியை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றோம். ஆகவே இந்த உதவித்தொகையை நாங்கள் செய்வதற்காக நாங்கள் மாதாந்தம் பென்ஷனாக நாங்கள் வழங்குவது என்பது ஒரு பெரிய அளவிலான எங்களுக்கு தொகை தேவைப்படுகின்றது. ஆகவே அந்த ஒரு செயற்பாட்டை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த இந்த அமைப்பை உருவாக்கி செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு யார் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து, எல்லாருக்கும் இது உடனடியாக கிடைக்கும் என்பது கூட இல்லை. இது நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆய்ந்து அவர்கள் என்னென்ன நிலையில் இருக்கின்றார்கள், யாருக்கு முக்கியமாக உடனடியான உதவிகள் தேவைப்படுகின்றது, யார் யாருக்கு மாதாந்த உதவிகள் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது என்பதை எல்லாம் பார்த்து அதற்கேற்றவாறு தான் நாங்கள் இந்த உதவித்தொகையை வழங்க இருக்கின்றோம்.
1: மிகவும் சிறந்ததொரு முயற்சி, உங்களது முயற்சி பலனளிக்க வேண்டும், இதற்கு பலரது ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இந்த இசை நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக நடைபெற எங்களது வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
0: நன்றி.
2: மெல்பர்னில் ஜூன் மாதம் 20ஆம் தேதி குளோபல் தமிழ் மியூசிக்கல் நைட் என்ற நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்நிகழ்வு தொடர்பில் அதன் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான கௌரிஹரன் தனபாலசிங்கம் அவர்களோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம்.
3: உங்கள் கைபேசியில் நாங்கள் இருக்கிறோம்.
4: எப்பொழுதும் எங்கு சென்றாலும் உங்கள் கைபேசியோடு நாங்களும் வருகிறோம்.
5: facebook.com/sbstamil.
6: செய்திகள், நாட்டு நடப்புகள், புதினங்கள், கருத்துக்கள், விமர்சனங்கள்
7: அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது Facebook.
3: எம்மோடு Facebookல் இணையுங்கள். உங்களது கதைகளை, வாழ்வை எங்களோடு பகிர வாருங்கள்.
5: facebook.com/sbstamil. SBS தமிழ் Facebook உங்களோடு பயணிக்க இப்பொழுதே லைக் செய்யுங்கள்.
7: facebook.com/sbstamil.
6: உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் Facebook.
2: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக, ஆஸ்திரேலியாவில் வளரும் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் மொழியும் பண்பாடும் முக்கிய அடையாளங்களாக உள்ளனவா என்பது குறித்த சிறப்பு கலந்துரையாடல். நமது இளைஞர்கள் பாதுகாக்க விரும்பும் தமிழ் மரபுகள் எவை, காலத்தோடு மாற வேண்டிய பாரம்பரியங்கள் என்ன, அடுத்த தலைமுறை தமிழுடன் இணைந்திருக்க என்ன செய்ய வேண்டும் போன்ற கேள்விகளோடு இடம்பெறும் கலந்துரையாடல். கலந்துரையாடலில் பங்கு பெறுபவர்கள் ஹரி பாலகோவிந்த், வனிதா பரமேஸ்வரி கண்ணன், சாத்விகா தினேஷ், ரிஷித் சாய்ராம், பிரகாஷ் விஜயகுமார் மற்றும் தனுஸ்ரீ பாரதிராஜன் ஆகியோர். அவர்களோடு உரையாடுகிறார் ரைசல்.
8: வணக்கம் பிரகாஷ், ஹரி, தனுஸ்ரீ, ரிஷித், சாத்விகா, உங்க 5 பேருக்கும் வணக்கம்.
9: வணக்கம்.
8: நான் முதல்ல கேட்க விரும்புகிற என்ன கேள்வி அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் வளர்ந்து வருகின்ற தமிழ் மாணவர்கள் நீங்கள் இல்லையா, இப்போ உங்கள் அடையாளத்தை பேண்டது, ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடையாளத்தை பேண்டது வந்து எப்போவுமே வந்து சிக்கலான ஒன்று, அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்கள் அடையாளத்தை, தமிழ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை எது வந்து ஷேப் பண்ணுது, வடிவமைக்குது, அது வந்து குடும்பமா அல்லது பள்ளிக்கூடமா, கலை நிகழ்ச்சிகளா, அல்லது வந்து உங்கள் சொந்தக்காரவங்களா அல்லது நண்பர்களா?
9: என் அடையாளம் தமிழ், ஆஸ்திரேலியன் அடையாளம். என் குடும்பத்தால் எனது தமிழ் அடையாளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. என் குடும்பத்தில் சிறிய வயதிலிருந்து இன்று வரைக்கும் நான் தமிழ் கதை

0: கொண்டு தான் இருக்கிறேன். அவர்கள்தான் என்னை தமிழ் பாடசாலைக்கு அனுப்பி நான் எனது கலாச்சாரம் பற்றி கூட தகவல் நான் படித்தேன். தமிழ் பாடசாலை ஊடாக நானும் சமூக நிகழ்ச்சிகளுக்கு சென்று நான் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் கர்நாடக இசை கற்றுக் கொண்டு வருவேன். இதனால் அங்கே போய் நான் பாடிக்கொண்டு வந்து
1: என்ன கர்நாடக இசை கற்றுக்கிறீங்க பிரகாஷ்?
0: நான் சரிகமப்பா அப்படியான இசை நான் கற்றுக்கொண்டு வருவேன். நான் மேடைக்கு போய் சென்று நான் பாடிக்கொண்டிருப்பேன் இந்த நிகழ்ச்சியில். அதனால் இந்த எனது தமிழ் அடையாளம், எனது குடும்பம், இந்த சமூக நிகழ்ச்சி எனது தமிழ் பாடசாலை வலிமைக்கப்பட்டது. ஆனால் எனது நண்பர்களால் எனது ஆஸ்திரேலியன் அடையாளம் வலிமை ஷைப்பண்ணது. ஏனென்றால் அவர்களுடன் எனது ஆங்கிலத்தில் கலைப்பேன். நாம் பாடசாலைக்கு செல்லும்போது பல்லாங்குடியின மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த தமிழ் ஆஸ்திரேலியன் அடையாளம் வலிமைக்கப்பட்டுள்ளது என்று நான் நம்புகிறேன்.
1: ரிஷித், ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்கள்.
2: நான் தமிழ் பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னர் நான் ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒரு இந்தியனாக தான் நான் என்னை நினச்சிக்கிட்டேன். ஆனால் பிறகு இந்த ஹெச்எஸ்சி எக்ஸாமுக்கு சில டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்க
1: எங்கள் ஹோம்புஷ் பள்ளிக்கூடத்தில்.
2: ஆமாம்,
1: சரி.
2: அதை நான் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் வாழும் ஒரு தமிழன்ட்டு.
3: பொதுவாகவே குடும்பத்தையும் தாண்டி என்னோடய தமிழ் பள்ளியும் அதையும் தாண்டி வர சமூக நிகழ்ச்சிகள், கலை நிகழ்வுகளில் பங்கேற்பதன் மூலம் என்னோடய தமிழ்.
1: நீங்கள் இதில் பங்கேற்றிருக்கிறீங்களா?
3: நான் பங்கேற்றதில்லை, ஆனால் நான் வந்து தொகுத்து வழங்கியிருக்கேன். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளே தாண்டி ஒரு சேர்ந்துணர்ற ஒரு உணர்ச்சி வரும். அந்த உணர்ச்சி தான் என்னோடய நிறைய நாள் இங்கே இருந்த ஒரு மாணவராக இருந்தாலும் என்னோடய தமிழ் அடையாளத்தை அதான் வலுப்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.
1: இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அடையாளம், மரபு, பண்பாடு அப்படி நிறைய இருக்கு இல்லையா? எதிர்காலத்தில் இந்த மரபு, இந்த பண்பாடு, இந்த கூறு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன விரும்புவீங்க?
4: நான் எதிர்காலத்தில் வந்து எனக்கு பேணணும்னு சொன்னால் உணவு பழக்க வழக்கங்கள் தான். அதுவும் நம் தமிழரோட பாரம்பரியமானது.
1: உங்களால் இப்போ சாப்பிட பிடிக்குமா தனுஸ்ரீ?
4: ஆ, பிடிக்கும்.
1: பிடிக்கும்.
4: தோசை, இட்லி.
1: ஆ, சரி.
4: அவையெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆரோக்கியம் மிக்கதானது வந்து சொல்லுவாங்க. அதனால தான் வந்து அதை வந்து கடைபிடித்து கொண்டே இருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் இப்பொழுது வந்து நேரம் வந்து சரியில்லாதனால வந்து நம்ம வேகமான உணவுகள் என்று சொல்லுவோம், துரித உணவு அப்படின்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட் ஃபுட். அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கேடு என்று கூறப்படுகிறது. அது நம்ம பல வியாதிகளுக்கு வந்து அடித்தளமாக இருக்கிறது. எனவே வந்து இந்த ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டான் வந்து நம்மளும் நம்ம முன்னோர்களை போல வலிமையாகவும் நல்ல நீண்ட காலத்துக்கு
1: உணவுல வந்து எது நல்ல சத்துமிக்க நல்ல உணவு அப்படின்னு சொல்லுவீங்க?
4: சிறுதானியங்கள், கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது.
1: நீங்க சாப்பிடுறீங்களா தனுஸ்ரீ?
4: ஆ, சாப்பிட்டுக்கறேன். அம்மாலாம் வந்து கஞ்சி வச்சு கொடுப்பாங்க, அருமையாக இருக்கும்.
1: அப்படியா? வேற என்ன மரபுகள் காக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும்?
3: நான் வருங்காலத்தில் கண்டிப்பாக பேணணும்னு நினைக்கிற ஒரு மரபு வந்து ஈகை. பாரதிதாசன் சொல்றாரு, எல்லாரும் நல்லாரும் ஏய்ந்து வாழும் இதயம் தவிர்த்தோருக்கு மனிதன் என்று சொல்லாரும் உலகத்தார். அதாவது ஈகை என்பது வெறும் பொருள் கொடுப்பது மட்டுமல்ல, அது நேரம், அன்பு, கவனம் ஆகிய எல்லாத்தையும் அளவு பார்க்காம அள்ளி அள்ளி அன்போடு கொடுக்கறது ஈகை. விருந்தோம்பல், முதியோர் பராமரிப்பு போன்ற தமிழ் மரபுகள் வெறும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு தான். ஆனால் இதுக்கு எல்லாம் அடித்தளமாக இருக்கிறது ஈகையும் மனிதாபிமானம் தான். அதனால வருங்காலத்தில் கண்டிப்பாக பேணி பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன்.
1: சரி, வேற என்ன பாதுகாக்கப்படலாம்?
2: நான் முதியோர் பராமரிப்பை நான் தக்க வைக்க விரும்புகிறேன்.
1: ரிஷித், உங்களுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்களா?
2: ஆனால் அவங்க இந்தியாவில் இருக்காங்க. அதான்
1: சரி.
2: என் தாத்தா பாட்டி என்னோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க.
1: எந்த வகையில்?
2: எனக்கு பிடித்த உணவுகள்லாம் வந்து சமைப்பது, அப்பா அம்மா வேலையில் இருக்கும்போது.
1: யார், தனுஸ்ரீ சொன்ன மாதிரி சிறுதானியங்கள் அப்படியா?
2: அப்படிலாம் இல்லை,
1: அப்படிலாம் இல்லை.
2: எல்லாம் வந்து எண்ணெய் போட்ட உணவு எல்லாம். அவங்க வந்து அப்பா அம்மா வேலைக்கு போகும்போது அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டது. அது மட்டும் இல்லை, எனக்கு தூக்கம் வராத போதெல்லாம் எனக்கு வந்து கதை சொல்கிறது அவங்க தான். ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால் இப்போ அவங்களுக்கு நிறைய உதவி தேவைப்படுது. ஆனால் நான் இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், அவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க. அதனால் பெரிய அளவில் நான் வந்து பேரனாக இருந்து நிறைய பலனே இல்லை. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் 20 நிமிஷம் நான் வந்து அவங்களோட திறன்பேசி மூலம் பேசிக்கொண்டு.
1: மொபைல் பேசுகிறீங்க? தினமும்?
2: ஒவ்வொரு நாளும் 20 நிமிஷம்.
1: உங்கள் தாத்தா பாட்டியோட?
2: ஆமாம்.
1: தமிழில்?
2: ஆமாம்.
1: பாராட்டுக்குரியது ரிஷித். மற்றவங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க?
0: நான் விருந்தோம்பலை பாட காக்க விரும்புகிறேன்.
1: ஹாஸ்பிடாலிட்டி, விருந்தோம்பல்.
0: ஹாஸ்பிடாலிட்டி.
1: உங்க வீட்டுக்கு வரலாம் நாங்க.
0: ஓ, நல்லா தவளமா வரலாம். நான் எல்லா சாப்பாடு கொடுப்பேன் உங்களுக்கு.
1: சொல்லுங்க.
0: திருக்குவளைவுக்கு செல் விருந்தோம்பி வெவ விருந்து பார்த்து வைப்பான், நெல் விருந்து வானத்தவருக்கு வீட்டுக்கு வந்து விருந்தினவை அன்புடன் உபசரித்தால் அவர்கள் தேவர்களால் போற்றப்படுவார்கள் என்று வல்லவர் சொல்லுவேன். எங்களு என்னோட பெற்றோர்களும் சிறிய வயதிலிருந்து வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாரும் அன்புடன் சாப்பாடு கொடுத்து அவன் சாப்பாடு சாப்பிட்டாமல் வீட்டிலிருந்து அனுப்ப மாட்டாங்கள். அதுவும் நான் விரும்ப வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த சந்ததிக்கு இப்படி தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நான் காத்த வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
1: சரி, இப்போ இந்த தமிழ் பண்பாடு மரபில் இது நீக்கப்படலாம், அது வந்து அல்லது இது வந்து நம்ம தமிழ் பண்பாடை வந்து வளர்க்குற உதவுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் படுதா உங்களுக்கு?
3: மரபை விட ஒரு அணுகுமுறைன்னு நான் சொல்லுவேன்.
1: சொல்லுங்க.
3: இப்போ பெண்களுக்கு பெண்களின் மேலே ஒரு இப்போ ஒரு அணுகுமுறை இருக்குது. இன்றைக்கும் நிறைய தமிழ் வீட்டில் வந்து வீட்டு வேலையெல்லாம் பெண்கள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பெண்களும் ஆண்கள் மாதிரியே வெளியே போய் வேலையெல்லாம் பார்த்து சம்பாரிச்சிட்டு வராங்க. இந்த நிலை மாறணும். எல்லா வீட்லேயும் ஆண்களும் சமமாக பெண்களுக்கு போட்டி போட்டு வேலை செஞ்சால் தான் ஒரு சமத்துவ எதிர்காலத்தை நம்ம பார்த்துட்டு போகலாம்.
0: நான் ஹாவி சொன்னது நான் நம்புகிறேன். அதே போல் பெண்கள் வீட்டு வேலையில் செய்யாமல் பெண்கள் உயர் கல்வியை கற்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஆஸ்திரேலியா என்ற மேற்கத்திய நாடுகளில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்கள் உயர் கல்வியை கற்று ஆண்களுடன் சமமாக வீட்டுக்கு பணம் சம்பாதிக்கிறார்கள். இது பெண்கள் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும். திருமணம் எளிய வயதில் செய்யாமல் அவர்கள் யூனிவர்சிட்டிகளுக்கு சென்று வேலைகளை செய்து சமமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
1: சாத்விகா, உங்களுக்கு என்ன
5: படுது? நான் வந்துட்டு சமீப காலத்தில் என்னென்னலாம் பார்த்துருக்கேன்னா ஆண்கள் மீது ஒரு அழுத்தம் இருக்குது, அதாவது ஒரு ப்ரெஷர். எப்போவுமே ஒரு பலவீனமாகவோ இல்லை எனக்கு உதவி தேவை அன்ற மாதிரி ரீச் அவுட் பண்ணுற மாதிரி அவங்களால் காட்டிக்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்களோட மன நலம் உளநலம் எல்லாத்தையுமே பெருசாக பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்பு சிக்கல்கள், கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் அதெல்லாம் உருவாக்கி அவர்களை சுற்றி இருக்கிறவங்களோட அவங்க பகிர்ந்துக்கிற உறவுகள் எல்லாமே வந்துட்டு பாதிக்குது இதனால். அதனால் ஆண்கள் வந்துட்டு அவங்களோட உணர்ச்சிகள் எல்லாமே அதை ஓப்பனாக சொல்லிக்கணும்னு தான் நான் நம்புவேன்.
6: ஆஸ்திரேலியாவில் வளரும் தமிழ் இளைஞர்களுடனான சிறப்பு கலந்துரையாடல் அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை அடுத்து தொடரும்.
7: உங்களை பாதிக்கும் உள்நாட்டு மற்றும் உலக செய்திகளை விரிவாக அலசுகிறது SBS நியூஸ் இன் டெப்த் பாட்காஸ்ட். உங்களுக்கு விருப்பமான பாட்காஸ்ட் செயலியூடாக மற்றும் sbs.com.au/news/audio என்ற இணையத்தளத்தினூடாக SBS நியூஸ் இன் டெப்த் பாட்காஸ்ட்.
8: உள்ளூர் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்பது அரசியல் அமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம். sbs.com.au/உள்ளூர் ஸ்டேட்மெண்ட் எனும் இணையதளத்தில் தமிழ் மொழியை தெரிவு செய்து வாசியுங்கள். விளையாட்டு பிரியரா நீங்கள்? எஸ்பிஎஸ் ஸ்போர்ட் விளையாட்டு ஆர்வலர்களின் நம்பர் ஒன் இடம். சைக்கிள், மோட்டார் விளையாட்டு, உலக தடகளம் மற்றும் பல. செல்லுங்கள் sbs.com.au/sport.
9: SBS Food உலகின் பல பாகங்களிலிருந்தும் சுவையான உணவு குறித்த செய்திகளையும் செய்முறைகளையும் உங்களுக்கு எடுத்து வருகிறது. SBS Food சேனல் 33 24 மணி நேரமும் கண்டு களியுங்கள்.
10: SBS Kick Off, a new music station celebrating football anthems from around the world. It's live now on DAB Radio, the SBS Audio app, online and SBS On Demand.
8: SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
6: ஆஸ்திரேலியாவில் வளரும் தமிழ் இளைஞர்களுடனான சிறப்பு கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: இப்போ நீங்கள் வந்து தமிழ் கற்றுக்கிறீங்க, ஒரு HSC லெவலில் தமிழ் கற்றுக்கிற தமிழ் மாணவர் இல்லையா? இப்போ வந்து அழகாக பேசுகிறீங்க, எழுதுறீங்க, வாசிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. பட் வாட் இஸ் அ சேலஞ்ச், அதாவது எதிர்காலத்தில் நீங்கள் இந்த தமிழை தக்க வைத்துக்கொள்ள அல்லது இந்த தமிழ் பண்பாட்டை தக்க வைத்துக்கொள்ள எந்த மாதிரியான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு படுது?
5: இப்போ நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா தமிழ் ஸ்கூலுக்கு நாங்கள் தினமும் இல்லை வார வாரம் போகிறோம். எழுத படிக்கிறது எல்லாமே அங்கே கம்பல்சரியாக நடக்க தான் செய்ய போகுது. எக்ஸாம்லாமும் நாங்கள் அங்கே தான் எழுத போகிறோம். ஆனால் இதுவே நான் வந்துட்டு தமிழ் ஸ்கூல் முடிச்சுட்டு என்னோடய எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன்னா என் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்னன்னு எனக்கும் தெரியாது. தமிழுக்காக என்னால் நேரம் ஒதுக்க முடியுமா, அதுதான் பெரிய கேள்வி. நிறைய பேருக்கு என் வயசுலேருந்து உயர்கல்வி யூனிவர்சிட்டிலாம் போகும்போது நேரம் இருக்காது பெருசாக தமிழுக்கு ஒதுக்கி படிக்கிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ பழகிறதுக்கு. அதனால தமிழ் நம்மளோட

0: ஜெனரேஷனை விட்டு கை விட்டு போற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா அது ஒரு பெரிய சவால்.
1: ரிஷித், உங்களுக்கு என்ன படுது?
2: இந்த சவால்கள் இருந்தாலும் வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றேன்.
1: எப்படி வாய்ப்பு?
2: நேரம் ஒன்ற குறைவே இருக்குதான். ஆனால் இந்த ஆஸ்திரேலியா பட்டதாரிகள் சங்கம், கம்பன் கழகம் என்றெல்லாம் இந்த இளைஞர்கள் அவங்களோட பட்டத்தை வாங்கிட்டு அவங்க போய் சேர்ந்தா இந்த சிறுவர்களுக்கு இந்த போட்டி நடத்துறது அந்த மாதிரிலாம் சிறு வேலைகள் தான் தருவாங்க. அதாவது இந்த இவெண்ட்ஸ்லாம் அப்பப்போ தான் நடக்கும். அதனால அந்த மாதிரி சிறு வேலைகள் செஞ்சால் தமிழ் ஓரளவுக்கு தக்க வைக்கலாம்.
3: ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்தேன்னா இப்போ இங்கே உள்ள தமிழ் இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் மொழி வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று வந்து எதிர்கொள்கிறார். ஏன்னா வந்து நீங்கள் பிரதான பாடசாலையில் வந்து முழுவதும் வந்து ஆங்கிலம் பேசுகிறீங்க, ஆனால் வீட்டில் வந்து ஃபுல்லாக தமிழ் பேசுகிறீங்க. ஆனாலும் வந்து சில டைம் தமிழ் வந்து பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு வந்து நேரம் வந்து சரியில்லாமல் இருக்கும். இப்போ என் தங்கச்சியெலாம் பார்த்தீங்கன்னா அவள் வந்து தமிழ் பாடசாலையிலேருந்து வந்து இப்போ வந்து இல்லை. ஏன்னா வந்து மெயினாக வந்து அவளுக்கு இங்கிலீஷ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்றிருக்கேன். இதனால நான் இது ஒரு பெரிய சேலஞ்ச் நினைக்கிறேன். நம்ம வந்து மாணவர்களை வந்து அதிகம் ஊக்குவிக்கிறதுக்கு வந்து நம்ம முயற்சிகள் எடுக்கணும் என்று நம்புகிறேன். ஏன்னா வந்து அவர்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்கிறது.
1: பிரகாஷ்,
4: நான் நினைக்கிறேன் பல தமிழ் குடும்பங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சவால் என்று நீங்கள் நினைச்சால் மேற்கத்திய நாடுகளின் கலாச்சாரம் மொழியில தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எனது அப்பாவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் குடும்பம், அவர்கள் தமிழை விளங்குவது தமிழை கடைக்க இயலாது, எழுதவும் இயலாது. நான் அவரது வீட்டுக்கு போனால் அவர்கள் கேட்பாங்க தமிழை கடைங்க, தமிழ் எழுதுங்க என்று கேட்பாங்க. ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்கு அது கைவிட்டாங்கள் என்று சரியான கவலை இப்பொழுது. அவள் தமிழை எழுத வேண்டும், கடைக்க வேண்டும் என்று நினைச்சு இவள் என்ன பார்த்து அப்படி நானும் இருக்க வேண்டும், நான் இப்படி ஆனால் தமிழ் கடைக்க வேண்டும், இப்படி தமிழ் எழுத வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இப்போ அந்த இங்கிலீஷை கடிச்சு கொண்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டு அவர்களுக்கு தமிழை கடைக்க முடியாத நிலை ஏற்பட்டது.
1: பிரகாஷ், உங்கள் வீட்டில் நீங்கள் தமிழ் பேசுகிறீங்களா?
4: ஓ, நான் ஆங்கிலம் கடைச்சால் அம்மா பதில் கொடுக்க மாட்டேன். அந்த நிலை ஏற்பட்டது வீட்டில். ஏனென்றால் ஆங்கிலம் கடைச்சு கொண்டே வந்தேன்.
1: மஞ்சு பாராட்டக்கூடியவர்.
4: அதனால் நான் தமிழ் கடைச்ச அந்த லைக் அந்த பிஹேவியரில் வந்தது எனக்கு தமிழை கடைக்க வேணும் என்றால் பதில் கொடுக்க மாட்டேன். அம்மா நான் கேட்டேன், நான் சொன்னேன் அம்மா வாஸ் ஃபுட், அந்த பதிலே கொடுக்க மாட்டேன், சாப்பாடு என்று தான் கேட்க வேண்டும்.
1: அவனே தமிழ் பேசலாம், சாப்பாடு இல்லை,
4: சாப்பாடு இல்லை, அப்படி தான்.
1: சரி ரிஷித், உங்களுக்கு என்ன படுது?
5: ரிஷித் சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துலேயும் ஒரு தமிழ் மாணவ சங்கம் இருக்குது. மாணவ சங்கம் வந்து நிறையா விழாக்களும் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் போது அந்த வாய்ப்புகளை நம்ம ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து அது செயல்பட்டால் கண்டிப்பாக தமிழ் பண்பாட்டிலையும் மொழியையும் நம்ம வந்து வாசிக்கிறதோ எழுதுறதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து ஈடுபடலாம்னு நினைக்கிறேன்.
1: இப்போ அடுத்த தலைமுறை, அதாவது உங்களுக்கு அடுத்த தலைமுறை, நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து இந்த தமிழ் அடையாளத்தை அல்லது இந்த தமிழ் வரலாற்றை மரபை தக்க வைத்துக்கிறதுக்கு இப்போதே நாம் என்ன செய்ய முடியும்?
5: தமிழ் பள்ளின்னு ஒன்று இருக்கிறது முதல்ல விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பசங்களெலாம் அவங்களுக்கு அதிகமாக தமிழ் பேச வராது. ஏன்னா வந்து நான் வந்து தமிழ் 12th எழுதுறேன் அப்படின்னு சொல்லும் ஓ தமிழ் 12th எழுதலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. முதல்ல தமிழுக்கு 12th பாடம் இருக்குதுன்னு முதல்ல நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காததுக்கு காரணம் அந்த அறியாமல் மட்டும்தான். அந்த அறியாமல் போச்சுன்னா நிறையா பெற்றோர்கள் வந்து முன் வந்து என்னோட பசங்களுக்கும் தமிழ் சொல்லிக் கொடுங்கன்னு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: அதை போல் நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும் பசங்களுக்கு. ஏன்னா இப்போ நானே என்னைய ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டேன்னா இப்போ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் 6th 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை தமிழில். ஒரு ஊக்குவிப்பு ஒரு மோட்டிவேஷனே எனக்கு இல்லை பண்ணுறதுக்கு. ஆனால் நான் ஒரு லைப்ரரியிலேருந்து பார்த்துட்ருக்குறேன், ஒரு புக்கு எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அந்த புக்கு வந்துட்டு தமிழில் தான் எழுதியிருந்தது, டைட்டில் மட்டும் எடுத்து நான் பார்த்தேன். அந்த புக்கை படிக்க படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்மையாகவே வந்தது, தமிழ் கற்றுக்கலாமே நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வைஸ் நிறையவே இருக்குது தமிழ் கற்றுக்க வைக்கிற மாதிரி ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் பசங்களுக்கு. அதனால பசங்களை முதல்ல தமிழை பிடிக்க வச்சு அவங்களை கற்றுக்க வச்சா அவங்க உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுப்பாங்க அந்த மொழியை. ஏதோ அம்மா அப்பா அமுச்சு விடுறாங்களே பண்ணியே ஆகணுன்ற ஒரு வற்புறுத்துற மாதிரி இல்லாமல்
1: இந்த பிரகாஷினி தமிழ் என்ன பேசலைன்னா சாப்பாடு இல்லைங்கிற மாதிரி தமிழ் ஸ்கூலுக்கு போகலன்னா அவனே காசு கிடையாது அப்படியெல்லாம் இல்லாமல்
0: உண்மையாகவே ஒரு ஓ நம்மளே இந்த தமிழ் மொழி எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட மொழி நான் கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஊக்குவிப்போட பசங்க போய் கற்றுக்கிட்டாங்கன்னா அது உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாகவும் இருக்கும்.
2: அரசாங்கம் வந்து ஜனவரி 8th தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் என்று அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்து

0: கொடுத்தாங்க. இந்த மாதிரியான அங்கீகாரத்தை வந்து நம்ம தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும்.
1: எப்படி பயன்படுத்தலாம்?
0: உதாரணமாக நான் இப்போ வந்து புதுசாக யாராவது நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறேன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்க, ஹிந்து பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு அப்போ கோவம் தான் வரும், ஆனால் அவங்க மேலே தப்பு இல்லை தான், ஏன்னா அவங்களுக்கு தமிழ் என்று ஒன்று இருக்குனே தெரியாது. அதனால் இப்போ இந்த தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்லாம் வரும்போது இந்த சமூக ஊடகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த சிறு காணொலிகள் அந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் பண்ணால் மற்றவங்களுக்கும் தெரியும்.
2: சாத்திகா சொன்ன மாதிரி நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் தாண்டி நம்மளோட வரலாற்றை நம்ம வந்து பசங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஊக்கமாக விளங்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய சொந்த அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். என்னோடய அம்மா வழி பாட்டி வந்து ஒரு தமிழாசிரியர். அவங்க வந்து சின்ன வயசில் நிறைய வரலாற்று கதைகளும் இந்த 11th 12th தமிழ் புக்ஸ் இருக்கும், ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ், அதிலேருந்து இருக்கிற உரைநடை பகுதியும் செயல் பகுதியும் படித்து காட்டுவாங்க. அதுலேருந்து வந்து எனக்கு ஒரு ஊக்கம் தான் என்னை வந்து இப்போ வரைக்கும் தமிழ் எடுத்து படிக்க வச்சுருக்கேன். அந்த மாதிரி வருங்கால தலைமுறைக்கும் அது வந்து வரசியும் நான் நினைக்கிறேன்.
3: எனக்கு தமிழை படிக்க வேணும் என்ற ஆசை வந்தது என்னென்றால் இந்த தமிழ் திரைப்படங்களால் நான் சின்ன வயதிலிருந்து அந்த படங்களை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பாட்டுகளும் ரசிக்க கூட மாதிரி பார்த்து அதுக்குள்ளே போடுவாங்க. அந்த பாட்டு பாட வேணும் என்ற ஆசை வந்து அந்த ஆங்கிலத்தில் அந்த பாட்டு லிரிக்ஸை பார்த்தால் என்ன இடைஞ்ச மாதிரி இருக்கும் பார்க்க, என்றால் என்ன மாதிரி இங்கிலீஷ் இல்லை தமிழ் எழுத மாதிரி வாசிக்க முடியாது, அது பாட முடியாதுன்ற இருக்கு. தமிழ் பாடசுக்கு செஞ்சு தமிழை படித்து அந்த பாட்டுகளை இப்பொழுது என்ன அவர் பாட முடியும் என்ற நிலை வந்ததே எனக்கு இப்போ சரியான சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்க.
1: மிக்க நன்றி பிரகாஷ், ஹரி, தனுஸ்ரீ, ரிஷித், சாத்விகா, உங்கள் 5 பேருக்கு நன்றி. HSC-யில் வந்து தமிழில் நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டும். அது மட்டும் இல்லை, நீங்கள் மட்டுமல்ல உங்களது எதிர்கால தலைமுறையும் தமிழ் பேச வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம்.
5: ஆஸ்திரேலியாவில் வளரும் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் மொழியும் பண்பாடும் முக்கிய அடையாளங்களாக உள்ளனவா என்பது குறித்த சிறப்பு கலந்துரையாடல் ஒலிக்க கேட்டீர்கள். கலந்துரையாடலில் பங்கேற்றவர்கள் ஹரி பாலகோவிந்த், வனிதா பரமேஸ்வரி கண்ணன், சாத்விகா தினேஷ், ரிஷித் சாய்ராம், பிரகாஷ் விஜயகுமார் மற்றும் தனுஸ்ரீ பாரதிராஜன். அவர்களோடு உரையாடியவர் ரைசல்.
6: SBS வானொலி செய்திகள், நாட்டு நடப்புகள், எழுச்சியூட்டும் கதைகள் அனைத்தும் உங்கள் மொழியில். பேசி பரிமாறுவோம். sbs.com.au/tamil.
5: நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program